சித்தித்தாக்கும் வகே மமாக்கும் என்னங்கேசு உன் சித்தித்தாக்கும்.

0: i dore ni mamie i riteli gie kaashtak u mihi katate ama dahar edahelini bindu bindu daham mihir hadapina meru suvare karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu rasa gangule ஓ ஏ வெனக்கப் நுவு ஒப்பு திமுத்து ரேடியோவு
1: தேவமாத்தா பிரார்த்தனாவு

0: வாய்வதே நொலிய உனானாங் மேலோக்கைய மீட்ட வடா சுந்தரத்தனாக யாபத்தனாக பாவட்ட பாத்துவேயித. ஏவாகேம் பைபலைய கியவன்னான் சகா பைபலைய நொக்கியவன்னான் அதர பவத்தின வெனசக்குமாக்த.
1: மாசார் ஏன்டன் மீவனகே தாம் கதிகாவத்து மீலங்கட் ஒப்பட சவன்தியகி.
0: வர்தமானே இத்தாம் சங்கீர்ன ஜீவித கதகரன அப்பட அத்தடம் பைபலையின் லபாகத ஹேகி மகபென்வீம குமாக்த. அர வர்தமானே தருன தருனி அங்கே பாஷாவேன் கியனவனாங் பைபலேக்கிலக்கி அன்னே பைலையாக்த. இத்தர மேவகே விவிதாகாரி பெதிகடையான் தமை அப்பிமேம் சாகச்சா மாலாவென் விசாரசீலி விதிகட் ஏவகேம் இத்தா புலுல் விதிகட் ஏவகேம் இத்தாம் வித்தியாத்மக ஆகாரேன் சலகா பலீமட அபேக்ஷாகரான்னி. ஏதுலின் அப்பகே ஜீவித வடா யகபத் கரகனீம வடா அர்த்தவாத் கரகனீம சகா வடா ஆனந்த ஜனக கரகனீமட அப்பிமே சாகச்சா மாலாவின் பிரயத்னயாக் தரணவா அப்பி ஹமதெனாகேம யகபத அபிவிருத்திய சகா அத்தியாத்மிக பிரகதிய உதேசா.
1: ඔබ ඒ සවන් දුන්නේ මාචාර්ය ඇන්ටන් මීවනගේ දහම් කතිකාවතටයි.
2: පුංචි තිස්සක්

0: எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதேனா காயனா கரமின் சிடியாவுத சிடின்னாவுத மது சிடின்னாவுத எக்கம ஜீவமான தேவியன் மார்சேட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிடின වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: கேட்டு சியலு கௌரவே வே வாய்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உஹாஸ்கே சிங்காசனே இதிரியே சிடினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: பவுலுத்துமான் விசின் கொரிந்து வருண்கள் எனலது பழமு ஹசுனின் கொட்டசகி சகோதரவருணி அப்பே பியவருண்ட குமக் வேதை ஒப்பட மதக்கர தீமட்ட மம கெமத்தெமி ஓஹு சியல்லோம வலாக்குலக மக பெண்வீம லெபூஹ ஓஹு சியல்லோம ரத்து முகுதின் இத்தர ஊஹ சியல்லோம வலாக்குலகது ரத்து முகுதிது மோசஸ் சமக சகபாகி வீமட்ட பௌத்தீஸ்மிய லெபூஹ சியல்லோம எக்கம அத்தியாத்மிக ஆஹாரே அனுபவ கலஹ எக்கம அத்தியாத்மிக பெண் பானைய கலஹ ஓன் பானைய கலே ஓன் கெட்டுவகிய தீவ பர்வத்தய கினி ஏ பர்வத்தய நாம் கிறிஸ்துன் வஹான்சேய எஹெத் ஓன்கின் வெடி தெனக்குட்ட தெவியன் வஹான்சேட்ட பிரசன்ன வீமட்ட நுகைக்கி வீய எபெவின் ஓஹு காந்தார ஏதி விநாஷ ஊஹ ஓன் நபுரு திசட்ட எலும் கலாக் மேன் அப்பத் நபுரு திசட்ட எலும் நுகரண பினிச மே சியல்ல சிது ஊயே அப்பட பாடமக் வசேனி ஓன்கென் சமஹரைக்கு மெசிவிலி கீவாக் மேன் மெசிவிலி நொக்கியன்ன மெசிவிலி கீமேன் ஓஹு மாரையா விசின் விநாஷ கருணு லெபூஹ மே சியல்ல ஓன்ட சிது ஊயே பாடமக் வன பினிசய ஏவா லியனலத்தே யுகாந்தேட பெமின சிட்டின அப்பட அனுதுரு எங்கவீமாக் வசேனி தமா ஸ்தீரவ சிட்டின்னேயை சிதன்னா நுவட்டன லெச பரிசம் வன்ன தேவவாக்கியமிசேய
1: திவ்யன் வகசீட்டு ஸ்தோத்ர வேவா
0: சுப்புவச்சயனது